0: சாலா, எவ்ரி டைம் இங்கேஜ் இங்கேஜ் இங்கே.
1: குட் மார்னிங் டாக்டர். அப்ப நான் பேஷண்ட் அட்மிட் கரணாஜி.
0: பேஷண்ட் கிடர
1: ஓ பஸ் ஸ்டாண்ட் பேஜி பஸ் ஸ்டாண்ட்
0: ஓ பஸ் ஸ்டாண்ட் பர் ஓ டும் பேஷண்ட் கஷ்ட
1: பஸ் கி கியூ மே தாஜி. பஸ் ஆயா, கண்டக்டர் போலா ஏக் ஆத்மி ஏக் ஆத்மி. ஹம் உஸ்கோ ரிக்வெஸ்ட் கர்தா, பஸ் ஸ்டார்ட் ஹோ கயா ஜி.
0: கிட்னா பச்சா லோக ஹை?
1: 6
0: ஓன்லி 6.
1: சப்கா சப் டாட்டர் ஹை டாட்டர். ஹமாரா ஃப்ரெண்ட் போல்தா உமீத் பே துனியா காயம்.
0: தென் தென்
1: எவரி டைம் லடகா கா உமீத் மே 6 டாட்டர் ஆ கயா டாக்டர்.
0: ஓ சாட்மா கே வாஸ்தே டு மீட்டர் ஆயா?
1: யாயோ, இதர் தோ லடகே கே வாஸ்தே ஆயா ஜி.
0: அரே இதர் கோய் கரண்டி லடகே கே பாபா.
1: யாப்கா மேட்டர்னிட்டி ஹோம் தோ டாப் டாக்டர்.
0: பஸ் பஸ் காய் கோ மஸ்கா லகாடா?
1: மஸ்கா நஹி டாக்டர், அப்புன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கா ஆத்மி. ஷஹர் கே சாரே மேட்டர்னிட்டி ஹோம் கா டேட்டா கலெக்ட் கியா ஜி. லடகே கா டாப் ஏவரேஜ் ஆப்கே மேட்டர்னிட்டி ஹோம் கா ஜி.
0: ஓஹோ, கே மகஜ் மாரி ஜென்டில்மேன். ஹமாரா இடர் கோய் பெட் பன் காலி நஹி ஹோ, கோய் ஸ்டாப் பல் நஹி.
1: ப்ளீஸ் டாக்டர், அப்புன் கோ சாத்வா டாட்டர் நஹி மாங்கதா.
0: ஹம் போலனா, காலி பெலி மகஜ் மாரி நஹி மாங்கதா பாபா. சந்தா ஜூசி ஜகல் ஜாவ்.
1: ஏ தூசரா ஜகா ஹோதா ஜி தோ இதர் காய் கோ ஆதா டாக்டர் ஜி.
0: மை காட், ஜோசப் ஜோசப் ஜி, ஹட்டாஓ ஹட்டாஓ இஸ் மகஜ் மாரி கோ யஹான் ஸே ஹட்டாஓ பாபா.
1: ஐயோ, ஆப்கோ ஆப் ஹம்கோ மகஜ் மாரி போல்தா ஜி?
2: தோ தும்கோ மகஜ் கா டானிக் போலா ஜி?
1: யா யா யா யா கோ ஹம் பலா கராப் ஆத்மி.
2: தேகோ ஹா, அப்புன் பி அச்சா ஆத்மி நஹி ஹை.
1: தேகோ தேகோ, மேரே கோ ஹாத் நஹி லகானே கா, மே தும்கோ மாரேகா, தேரே கோ சோடேகா நஹி. ஹம் பஹோத் கராப் ஆத்மி ஹை.
2: பார்,
1: தோ தும் ஃபைனல் போலதா? ஹமாரா பேஷண்ட் கோ அட்மிட் நஹி கரனா?
2: அரே போலானா நஹி கரேகா.
1: டீக் ஹை, டீக் பாத் ஹை. हम इधर स्ट्राइक करेगा, एडमिट नहीं करेगा तो स्ट्राइक करेगा. अभी हमारा वाइफ आ जाएगा,
2: चलो
1: 6 डाटर आ जाएगा, हम घेराव करेगा. डॉक्टर इधर, हम घेराव, हम जाएगा,
2: चलो बाहर, चलो बैठेगा, चलो
1: इधर स्ट्राइक करेगा, घेराव करेगा डॉक्टर.
0: हेलो, ये इस डॉक्टर पालना वाला? ओ डॉक्टर गंजू, कांग्रेचुलेशन फॉर व्हाट? ஓ பாபா யா பேபி, கியா தோனோ பாபா அனி பேபி, பேபி அனி பாபா. மை காட் மை காட், பாபா அனி பேபி, பேபி அனி பாபா. ஜோசப் பானி பாயிரோ, பாபா அனி பேபி, பேபி அனி பாபா. தோனோ பாபா அனி பாபா, பாபா ஜோசப் ஜோசப்.